வேஷத பர்ப மாறணமே ஐசிரதினை இனி மாறணமே பொருளு திருளுதா மாறணமே.

அஸ்தமய சமயதொள் பொக்கரு ஆபட்டணவனூ அதிசய சுச்சிர் பூதராகி சக்ரியம் பூஜகைது அஸ்தமய சமயதொள்.